காத்தலின் இருப்பாயில வாசன் பாரம்பு கடத்தால் கேம்ப் கேம் வாசன் ஜோத காத்தல் சரியாம் குமிரையாக காம்போஸ் ரேன் லாய் தம் காயராயாக நோட்டீஸ் பட்டி தாபூஸ் பராம்பர்